திவே எஃப்எம் நுவதி ஏகம் மெகாஹெர்ட்ஸ் திவேங்க முனிஃபு ஃபில்வா தினமுக அபதுஸ்

0: திவேஹி எஃப்எம் 91.1 MHz திவேஹிங்க முனிஃபு எஃப்எல் வேதினுமுக அபதுஸ்
1: Tea time request.